0: மத்தியஸ்தானாதிபதி கருத்தர பூஜ்ய அகர்விட்ட சங்கானந்த சுவாமி நாசி சம்பந்தேனும் அவசரை சுவாமி நாச
1: சுகோ புத்தானம் உப்பாது தாகத சம்மா சமுதிரஜானன் வான்சேகே முவின்ம பிரகாச உனா புதுகெனுகுகே பகலவீம லோகயத சாந்தியக்ய கியா ஏ ததாகத சம்மா சமுதிரஜானன் வான்சேகே உதும் தெமகுல அனுஸ்மரணே பெறன மாசய விசாக் மாசய மே அவருத்தே விசாக் புரபசுலுஸ்வாக் ஒஹய திகாக் எதீ திபெனவா மெய் மாசே பலவெனி சிக்குராதா தவசாத் இவாகேம மெய் மாசே திஸ்வெனிதா செனசுராதா தவசாத் மே தின திகம விசாக் ஒஹய ஹெட்டியதாய் செலக்கென்னி மெய் மாசே திஸ்வெனிதா உதே சீரபாயா சம்புத்த பூஜாவன் ரென்னும் பாவனா மத்தியஸ்தானி பவத்வல பலாபுருத்வெண்ணி சீல பாவனா வெட்சத்தான் பிரதிபத்தி பூஜாமே பிங்கம் சித்தரன் இங்கே சீலு பிங்கம் முதல்ட்டு எமினிலா சம்பந்த விழா பின் சித்த கரகான்னு கீழ மெல்பர்ன் புருவரேகி பேஜன சமூகையா வித்த பௌத்த பின்னு வித்த மட்டக்கரணும் நீ கட்டையுத்து ඔබට ඉදිරිපත් කිරීමට අවස්ථාව ලබා දීම පිළිබඳ උපේ තිරිබලසෙත් ගුවන්විදුලි සේවයට කටයුතු කරන කාර්ය මණ්ඩලයේ සියලු දෙනාටත් අපේ පුණ්‍යානුමෝදනය හිමි කරනවා ලෝකවාසී සියලු දෙනාගේම ජීවිතවලට සිරි බුදු උපතේ ආශිර්වාදයෙන් ශාන්තිය දාවීවා කියලා ප්‍රාර්ථනා කරනවා එදුවන් සරණයි